0: பொருத்தி கேந்தாரி ரூனிகிறானே ரூம் தாது ருணிகேந்தாரி
1: பொறுக்கேல் அமோர் லோ போதே தோதோ கந்தாமோஸ் பொறமோர்.

0: பூர்த்தி கேந்தாரணாஷி ரூனிகிறானே ரூந்தாது ருணிகேந்தாரணாஷி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.